0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 31, புனித லோயோலா இஞ்ஞாசியார். ஸ்பெயின் நாட்டில் உள்ள லோயோலாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1491 அக்டோபர் மாதம் 21 பிறந்தார் இஞ்ஞாசியார். இராணுவ கல்லூரியில் கல்வி பயின்ற இஞ்ஞாசியார் கிபி 1517 இராணுவத்தில் சேர்ந்து சிறந்த போர் வீரராக பணியாற்றினார். கிபி 1521 மே 20 பிரெஞ்சு படைக்கு எதிராக நடந்த போரில் தன் காலில் காயம்பட்ட இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையில் புனிதர்களின் நூல்களை வாசித்த இஞ்ஞாசியார் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப புனித மரியன்னை குழந்தை இயேசுவுடன் இவருக்கு காட்சியளித்து ஆசீரளித்தார். ஆண்டவர் இயேசுவினை விசுவசித்து அவரது பணியினை செய்ய விரும்பிய இவர் மன்ரேசா குகையில் கிபி 1522 முதல் 1523 வரை தியானம் செய்து ஆண்டவரோடு இணைந்தார். புனித பூமிக்கு பயணம் மேற்கொண்ட இஞ்ஞாசியார் பாரிஸ் சென்று தத்துவியல் மற்றும் இறையியலில் பட்டம் பெற்றார். ஆண்டவர் இயேசுவின் பணிக்காக கிபி 1534 ஆகஸ்ட் 15 இயேசு சபையினை துவங்கிய இஞ்ஞாசியார் கிபி 1556 ஜூலை 31 விண்ணகமடைந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை ஏழைகளுக்கு அறிவித்து ஏழைகள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட இஞ்ஞாசியாரை திருத்தந்தை 15 கிரகோரியார் கிபி 1622 மார்ச் 21 புனிதராக உயர்த்தினார். புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இயேசு சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.
4: எங்கள் அனைவருக்கும் பிரைடாவின் அன்பின் வணக்கங்கள். நாம் பல நிகழ்வுகள் வழியாக பல்வேறு விதமான ஆன்மீக வளர்ச்சிகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த அமர்விலே மறைக்கல்வி என்றால் என்ன, மறைக்கல்வி கற்பிப்பதன் அவசியம் என்ன, மறைக்கல்வி கற்பிப்பதினால் அல்லது கற்றுக்கொள்வதினால் ஒரு குழந்தையோ அல்லது ஒரு கிறிஸ்தவளோ கிறிஸ்தவனோ எப்படி கடவுளோடு நெருங்க முடியும் என்பது பற்றியான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திட அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அருட்தந்தை அவர்களுடைய பெயர் மேரி ஜான். அருட்தந்தை அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. உங்களை இந்த ஒரு நல்ல அமர்வில் சந்திப்பதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக நீங்கள் இப்பொழுது தமிழக மறைக்கல்வி வகுப்பிற்கான பாட புத்தகங்களை தயாரிக்கிற ஒரு பணியில ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் வழியாக தான் அறிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசை என்னவென்றால், மறைக்கல்வியை நான் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு வருகிறேன். இன்னும் என்னை போன்று பல அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இறைமக்கள் என்றோரும் மறைக்கல்வி பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் மறைக்கல்வி என்றால் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன, அதை எவ்வாறெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இப்பொழுது இருக்கிற தலைமுறையினருக்கு எப்படி இந்த மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என அதை பற்றி அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அமர்வு இருக்கும் என நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறேன்.
5: நன்றி
4: ஃபாதர். மறைக்கல்வி அப்படின்னு என்ன ஃபாதர்?
5: இது ரொம்ப குறுகலான சுருக்கமான ஒரு கேள்வி என்றாலும் இது பதில் கொஞ்சம் விரிவானது.
4: எஸ் ஃபாதர்.
5: மறைக்கல்வி என்றால் என்ன என்பதற்கு மூன்று கட்டங்களில் பதில் உண்டு. முதலில், மறைக்கல்வி என்பது ஒரு நம்பிக்கை பயிற்சி. நாம் இறை நம்பிக்கை, நம்பிக்கை என்று சொல்லும் போது அது கடவுளுடன் நேரடியாக உடனடியாக நம்பிக்கை வருவதில்லை. நம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்தோம் என்றால் முதலில் நம்பிக்கை கொள்வது அந்த குழந்தையுடைய அன்னையிடம், பெற்றோரிடம், உடன் பிறக்கின்றவர்களிடம், உடன் வாழ்கின்றவர்களிடம், அப்படியெல்லாம் மற்ற ஆட்களிடம் நம்பிக்கை ஏற்படுகிறது. அதன் பிறகு ஒரு வகையான தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. தன்னால் பொருட்களை பிடிக்க முடியும், ஏதாவது செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை. அதன் பிறகு மற்ற பொருட்கள் மீது, இயற்கை மீது நம்பிக்கை வருகின்றது. இந்த மூன்று வித்தியாசமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. அதாவது, பிறர் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இயற்கை மீது நம்பிக்கை. இவை எல்லாவற்றின் சிகரம் தான் கடவுள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாமல் கடவுள் நம்பிக்கை என்பது வர முடியாது. கடவுள் நம்பிக்கை தனியாக வருவது இல்லை. நமக்கு அன்றாட அனுபவங்களில் நாம் அந்த நம்புகிறோம். அந்த ஒரு நம்பிக்கை பயிற்சி மறைக்கல்வி என்பது. மறைக்கல்வியும் மூன்று வகையான மறைக்கல்வி உண்டு. ஒன்று, முதல்ல நடக்கிறது அன்றாட அனுபவ மறைக்கல்வி. அனுபவத்தின் மூலமாக குழந்தைக்கு நம்பிக்கை வளர்கிறது, அம்மா மேல நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வந்து அனுபவங்கள், பெற்றோர்கள் அல்லது கூட வாழ்கின்றவர்கள் காட்டுகின்ற அன்பு, கவனம், அந்த குழந்தையுடைய தேவைகளை நிறைவேற்றுவது. உலகியல்ல கூட நம்ம எரிக் எரிக்சன் என்ற உலகியல் சொல்றாரு, முதல்ல ஒரு குழந்தைக்கு முதல் வயசுல நடக்கக்கூடிய என்னன்னா, ஒன்று அடிப்படை நம்பிக்கை, இல்லது அடிப்படை நம்பிக்கை இன்மை உருவாகும். அதுதான் இறை நம்பிக்கைக்கு அடித்தளம். அப்படி அந்த அனுபவத்தின் மூலமாக வருது. ரெண்டாவது என்னன்னா, முறைசாரா மறைக்கல்வி நடக்குது. முறைசாரா மறைக்கல்விங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய சில சமய சார்ந்த செயல்களாக இருக்கலாம், இல்ல பொதுவான செயல்களாக இருக்கலாம். அந்த குழந்தைய ஒரு சுற்றுப்பயணத்தை கூட்டிட்டு போறோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கவனம், எந்தெந்த செயல்கள் நமக்கு நம்பிக்கையை வளர்க்குதோ அதெல்லாமே மறைக்கல்வியை சார்ந்தது தான். அந்த மாதிரி ஒரு அந்த முறைசார மறைக்கல்வி. அதுக்கு மேலதான் குறிப்பிட்ட டைம் வரும்போது முறைசார் மறைக்கல்வி, ஃபார்மல் கேட்டகரைசிஸ். அதுக்குதான் பாடப்புத்தகங்கள் தேவை, வகுப்பறைகள் தேவை, ஆசிரியர்கள் தேவை. அது இது எல்லாமே அதோட நோக்கம் என்னன்னா, முதல் நோக்கம் நம்பிக்கை, இறை நம்பிக்கையை வளர்க்கிறது. முதல்ல இறை நம்பிக்கையை உருவாக்கி அதை வளர்த்து அதை முதிர்ச்சிக்கு கொண்டு செல்றது மறைக்கல்வியுடைய நோக்கம்னு சொல்லலாம், மறைக்கல்வியுடைய பணி. இரண்டாவது, இந்த மறைக்கல்வி என்பது இறை வார்த்தை பணி. இறைவார்த்தை என்று சொல்லும் போதும் அது திருவிவிலியத்துல உள்ளது மட்டுமல்ல, திருவிவிலியத்துல இருக்கிறது இறைவார்த்தை. இறைவார்த்தை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உரைகள், அது திருவிவிலியம். திருவிவிலியத்துல இறைவார்த்தை இருக்கிறது. ஆனா திருவிவிலியத்தோட இறைவார்த்தை முடிந்து விடுவதில்லை. திருவிவிலியம் ஏடு ஏற்பட்டு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பக்கத்துல ஆகுது. அதுக்கு பிறகு என்ன, கடவுள் பேசவே இல்லையா? பேசதான், கடவுளுடைய அந்த வார்த்தை வந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு நல்ல ஒரு க்ளூ எதுன்னா, இயேசு கடவுளுடைய வார்த்தை. அவருடைய விதைப்பவன் ஓமையில் என்ன சொல்றாருன்னா, கேட்கின்றவர்களையும் வார்த்தை கூப்பிடுகிறாரு. அதாவது விதையே வார்த்தை கூப்பிடுகிறாரு. அதனால ஒவ்வொரு மனிதர்களும் இறை வார்த்தையாக வாழ முடியும், ஒவ்வொரு மனிதர்களும் இறை வார்த்தையை பேச முடியும். எடுத்துக்காட்டாக, ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு ரொம்ப வறுமையின கடன் தொல்லையினால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அம்மா எப்பவும் கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாங்க. 10 வயது சிறுவன் சொல்றானா, இது உண்மையில நடந்தது, அம்மோட கண்ணை தொடச்சல், அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் வளர்ந்து பெரியவனாகி உங்க கடன் எல்லாம் முடித்து அப்படின்னு. இது கடவுளுடைய வார்த்தை இல்லையா? இந்த மறைக்கல்வி இறை வார்த்தை பணின்னு சொல்லும் போது, முதல்ல விவிலியத்துல காணக்கூடிய இறை வார்த்தை, இயேசுடைய வார்த்தைகளை உள்வாங்கிறது. இரண்டாவது, இறை வார்த்தையாக இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, அதுவும் இந்த மறைக்கல்வியில வரும். மூன்றாவது, இறை வார்த்தையாக வாழ்வது, இறை வார்த்தையை பேசுவது. இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கிறது தான் இறை வார்த்தை பணி என்று புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, இது ஒரு திரு அவை செயல்பாடு. திரு அதை ஆங்கிலத்தில் எக்லியசியல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. திரு அவையுடைய எல்லா பணிகளை போன்ற ஒரு பணி அல்ல இது. திரு அவையுடைய இயல்போடு சேர்ந்த ஒரு செயல். மறைக்கல்வி ஆக்கம் என்பது திரு அவையுடைய இயல்பு செயல். மறைக்கல்வி இல்லாமல் ஒரு திரு அவை இயங்க முடியாது. எடுத்துக்காட்டாக என்னன்னா, நான் அது நேரடியாக அதை பொருத்த முடியுமான்னு தெரியாது. இன்றைக்கு மேலை நாடுகள் நமக்கு இறை நம்பிக்கையை கொண்டு வந்த நாடுகள்ல இன்னைக்கு இறை நம்பிக்கை போயிட்டு இருக்கு. காரணம், ஒரு காரணம் நான் நினைக்கிறது அங்கே மறைக்கல்விப்பா கிடையாது. அதாவது இந்த ஃபார்மல் கேட்டகேசிஸ், அந்த முறை சார்ந்த மறைக்கல்வி இப்போ கிடையாது அங்க, அதிகமா இல்லை. மறைக்கல்வி எங்க கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ அந்த இடத்துல திரு அவையும் பாட ஆரம்பிக்கும். மறைக்கல்வி தான் திரு அவைய உயிரோட வச்சுக்கிறது. அதுதான் அந்த மறைக்கல்வி என்றால் என்னன்னு கேட்டால் இந்த மூணையும் சொல்லலாம். முதல்ல அது வந்து ஒரு நம்பிக்கை பயிற்சி, ரெண்டாவது வார்த்தை பணி, மூன்றாவது அது திரு அவையுடைய ஒரு இயல்பார்ந்த செயல். எல்லா பணிகளும் மாதிரியும் திரு அவையை எடுக்க முடியாது. திரு அவைக்கு மறைக்கல்வி ஆக்குங்கிறது திரு அவையுடைய இயல்பு. எப்படி மூச்சு விடுறதுக்கு நம்ம பிறந்த உடனே கற்றுக்கொள்றோமோ, பிறகு மூச்சு விட்டுட்டேதான் இருக்கிறேன் போவோம், உண்பதற்கு கற்றுக்கொள்றது மாதிரி, நடக்கிறது கற்றுக்கொள்றது மாதிரி, அதே மாதிரி மறைக்கல்வி, அதாவது இறை நம்பிக்கையெல்லாம் வாழ முடியாது நம்மால. அந்த நம்பிக்கை எல்லாமே சேர்ந்தது தான். இறை நம்பிக்கைன்னு சொல்லும் போது அதுல மற்ற மூணு நம்பிக்கை சேர்ந்துதான் இருக்கும். அதுடைய ஒரு பயிற்சி தான் மறைக்கல்வி.
4: மிக்க நன்றி சாதர்.
5: தேங்க்யூ.
4: மறைக்கல்வி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவெல்லாம் ஜபங்கள் கத்துக்கணும், இல்லைன்னா பெரியவங்க சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான் தெரியும். ஆனா முதல் முறையா மறைக்கல்வி அப்படின்றது அடிப்படையில நம்பிக்கை, மனிதர் மீது நம்பிக்கை, வாழ்பவர்களோட நம்பிக்கை, இயற்கையோட நம்பிக்கை, அதை கடந்துதான் கடவுளோடு நாம் கொள்கிற இறை நம்பிக்கை அப்படின்னு மிக தெளிவாக எங்களுக்கு விளக்கி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மறைக்கல்வி என்பது ஏதோ ஒன்று அங்கத்திலிருந்து பிரிந்ததல்ல, நம் உடலின் உறுப்புகளை போன்றுதான் இந்த மறைக்கல்வி திரு அவையோடு இணைந்திருக்கிறது. திரு அவை மறைக்கல்வி இரண்டுமே ஒன்றுதான், அதை பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை இந்த அமர்வில் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. மிக்க நன்றி.
5: கூட தெளிவா சொல்லணும்னா, நமக்கு வந்து சாதாரண கல்வி ஒரு சமூகம் தனக்குரிய மக்களை உருவாக்குறது, அதே மாதிரி திரு அவை தனக்குரிய மக்களை உருவாக்குறது மறைக்கல்வி மூலமாக.
4: தேங்க்யூ ஃபாதர். அடுத்த அமர்வில் உங்களை சந்திக்க நான் மிக ஆவலா இருக்கிறேன் ஃபாதர். உங்களிடமிருந்து விடை பெறுவது அருட் சகோதரி பிரைடா.
5: தேங்க்யூ
4: ஃபாதர்.
5: தேங்க்யூ வெரி மச்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 6 இத்தாலியின் அசிசி நகருக்கு மேற்கொள்ள உள்ள மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்ச்சி நிரலை திருப்பீடு செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ளது. அன்றைய தினம் கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் 2026 எனும் அனைத்துலக பிரான்சிஸ்கன் இளைஞர் சந்திப்பில் பங்கேற்கும் இளைஞர்களுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்ற உள்ளார். ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவான ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமையன்று திருத்தந்தை அசிசி நகருக்கு சென்று நூற்றுக்கணக்கான இளைஞர்களை சந்திப்பதுடன் திருப்பலியை நிறைவேற்றி உள்ளூர் அரசு அதிகாரிகளையும் திரு அவையின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். ஆகஸ்ட் 3 முதல் 6 வரை இடம்பெறும் கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் நிகழ்வில் பங்கேற்கும் இளைஞர்களுடன் அவர் உரையாடுவார். திருத்தந்தை காலை 8 மணிக்கு வத்திக்கானிலிருந்து புறப்பட்டு காலை 8:30 அசிசி சென்றடைவார். அங்கு அசிசி பேராயர் ஃபெலிசே அக்ரோகா மற்றும் இத்தாலிய அரசு அதிகாரிகள் அவரை வரவேற்பர். பின்னர் தூய தூதர்களின் புனித மரியா பேராலயத்திற்கு சென்று பிரான்சிஸ்கன் துறவர சபைகளின் தலைவர்களை சந்திப்பார். தொடர்ந்து காலை 8:45 பேராலய வளாகத்தில் இளைஞர்களை சந்திக்க உள்ளார் என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. திருத்தந்தையின் திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கான அலுவலகம் ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெறவுள்ள பிற திருவழிபாட்டு நிகழ்வுகளின் அட்டவணையையும் வெளியிட்டுள்ளது. அசிசி பயணத்தை தொடர்ந்து ஆகஸ்ட் 15 அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவையொட்டி காஸ்தல் கந்தல்போவில் உள்ள புனித தோமா வில்லனோவா திருப்பிட பங்கு கோவிலில் காலை 10 மணிக்கு திருப்பலியை நிறைவேற்றுவார். ஆகஸ்ட் 22 மத்திய இத்தாலியின் ரிமினி நகருக்கு மேய்ப்பு பணி பயணம் மேற்கொள்ளும் திருத்தந்தை மீட்டிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அமாங் பீப்புள் சென்ற அனைத்துலக நிகழ்வின் 47 பதிப்பில் பங்கேற்பார். அன்று மாலை 6:30 நகரின் துறைமுக பகுதியில் திருப்பலியை நிறைவேற்றுவார். ஆகஸ்ட் 29 காஸ்தல் கந்தல் போவில் உள்ள ஏரிக்கரையின் அன்னை மரியாள் ஆலயத்தில் மாலை 6 மணிக்கு திருப்பலியை நிறைவேற்றி அதனைத் தொடர்ந்து பவனியையும் வழி நடத்துவார்.
2: அமெரிக்காவின் மீதான தனது ஆழ்ந்த பாசத்தையும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வருபவர்களை வரவேற்கும் அந்நாட்டின் நீண்டகால மரபையும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாராட்டியுள்ளார். வத்திக்கானில் இடம்பெற்ற அமைதிக்கான ஜெப நிகழ்வுக்கு பிறகு NBC ஊடகத்திற்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, தான் உலகளாவிய திரு அவைக்கு சேவை செய்ய வந்தபோதிலும் அமெரிக்காவில் இருந்து தேர்வான முதல் திருத்தந்தை என்ற வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதாகவும், தான் அடிப்படையில் அமெரிக்கராக பிறந்த ஒரு திருத்தந்தை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது தாத்தா பாட்டி அமெரிக்காவிற்கு இடம்பெயர்ந்தவர்கள் என்றும், தனது தாயார் வழியினர் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் அடிமைகளின் உரிமையாளர்களாகவும் இருந்த வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் இவ்வனுபவங்கள் அமெரிக்காவின் செழுமையானதும் சிக்கலானதுமான வரலாற்றை பிரதிபலிப்பதாக திருத்தந்தை எடுத்துக்காட்டியுள்ளார். அடுத்த 2 அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள விரும்புவதாகவும், இருப்பினும் அது குறித்த அதிகாரப்பூர்வ திட்டங்கள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார்.
1: தாய்லாந்தின் சியாங் மாயில் உள்ள திருஹிருதய பள்ளியில் ஜூலை 29 புதனன்று இடம்பெற்ற சிறப்பு திருப்பலியின் போது சியாங் மாய் மறை மாவட்டத்தின் 5வது ஆயராக பீட்டர் சுபோட் ரோக் சுசாரிட் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். பேராயர் பிரான்சிஸ் சேவியர் வீரா அர்போன் ரதனா அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற இந்த விழாவில் தாய்லாந்து முழுவதிலும் இருந்து வந்த ஆயர்கள், தாய்லாந்திற்கான திருத்தந்தையின் அரசு தூதர் பேராயர் பீட்டர் பிரையன்ஸ்வெல்ஸ், நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறையின் பேராயர் சாமுவேல் சன்ஹல்லி, நூற்றுக்கணக்கான அருள்பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான இறை மக்கள் கலந்து கொண்டனர்.
2: பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளில் பேரழிவை உண்டாக்கும் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அவர்களுக்கு கத்தோலிக்க திரு அவை அவசர உதவிகளையும் ஆன்மீக பராமரிப்பையும் வழங்கி வருகிறது. பிரான்சின் ஜிரோன்டே பகுதியில் கடந்த 50 இல்லாத அளவுக்கு கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் 220,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் 240 வீடுகள் தீக்கிரையாகி அழிந்துள்ளன. அதேவேளை ஸ்பெயினில் மாட்ரிட், அவிலா, டோலிடோ மற்றும் காஸ்டெல்லோன் நகரங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக ஏறத்தாழ 75,000 பேர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். உடனடியான பாதுகாப்புகளில் இருந்து உயிர் பிழைத்திருந்தாலும் பல குடும்பங்கள் இப்போது தங்கள் வீடுகள், வாழ்வாதாரங்கள் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளை இழந்து அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த பேரழிவு மனித குலத்தின் பலவீனத்தை எடுத்துக்காட்டுகிறது என்றும், படைப்பை பராமரிப்பது குறித்து இறைவா உமக்கே புகழ் என்ற திருத்தூது மடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுத்த செய்தியை எதிரொலிக்கிறது என்றும், பிரெஞ்சு ஆயர்கள் பேரவையின் ஒன்றிப்பிற்கான தேசிய பிரதிநிதியாக பணி செய்யும் அருள்பணி யான் லே கூறியுள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர், நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்.
3: ஜூலை 31, புனித லோயோலா இஞ்ஞாசியார். ஸ்பெயின் நாட்டில் உள்ள லோயோலாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1491 அக்டோபர் 21 பிறந்தார் இஞ்ஞாசியார். இராணுவ கல்லூரியில் கல்வி பயின்ற இஞ்ஞாசியார் கிபி 1517 இராணுவத்தில் சேர்ந்து சிறந்த போர் வீரராக பணியாற்றினார். கிபி 1521 மே 20 பிரெஞ்சு படைக்கு எதிராக நடந்த போரில் தன் காலில் காயம்பட்ட இவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மருத்துவமனையில் புனிதர்களின் நூல்களை வாசித்த இஞ்ஞாசியார் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்ப புனித மரியன்னை குழந்தை இயேசுவுடன் இவருக்கு காட்சியளித்து ஆசீரளித்தார். ஆண்டவர் இயேசுவினை விசுவசித்து அவரது பணியினை செய்ய விரும்பிய இவர் மன்ரேசா குகையில் கிபி 1522 முதல் 1523 வரை தியானம் செய்து ஆண்டவரோடு இணைந்தார். புனித பூமிக்கு பயணம் மேற்கொண்ட இஞ்ஞாசியார் பாரிஸ் சென்று தத்துவியல் மற்றும் இறையியலில் பட்டம் பெற்றார். ஆண்டவர் இயேசுவின் பணிக்காக கிபி 1534 ஆகஸ்ட் 15 இயேசு சபையினை துவங்கிய இஞ்ஞாசியார் கிபி 1556 ஜூலை 31 விண்ணகமடைந்தார். ஆண்டவரின் நற்செய்தியினை ஏழைகளுக்கு அறிவித்து ஏழைகள் வாழ்வில் முன்னேறுவதற்காக பாடுபட்ட இஞ்ஞாசியாரை திருத்தந்தை 15 கிரகோரியார் கிபி 1622 மார்ச் 21 புனிதராக உயர்த்தினார். புனித லோயோலா இஞ்ஞாசியாரின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இயேசு சபைக்காகவும் அதன் பணிகளுக்காகவும் உருக்கமோடு ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.
4: எங்கள் அனைவருக்கும் பிரைடாவின் அன்பின் வணக்கங்கள். நாம் பல நிகழ்வுகள் வழியாக பல்வேறு விதமான ஆன்மீக வளர்ச்சிகளை பற்றி தெரிந்து கொண்டிருக்கிறோம். இதோ இந்த அமர்விலே மறைக்கல்வி என்றால் என்ன, மறைக்கல்வி கற்பிப்பதன் அவசியம் என்ன, மறைக்கல்வி கற்பிப்பதினால் அல்லது கற்றுக்கொள்வதினால் ஒரு குழந்தையோ அல்லது ஒரு கிறிஸ்தவளோ கிறிஸ்தவனோ எப்படி கடவுளோடு நெருங்க முடியும் என்பது பற்றியான கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்திட அருட்தந்தை அவர்கள் நம்மத்திலே வந்திருக்கிறார். அருட்தந்தை அவர்களுடைய பெயர் மேரி ஜான். அருட்தந்தை அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. உங்களை இந்த ஒரு நல்ல அமர்வில் சந்திப்பதில் நான் பெருத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அதிலும் குறிப்பாக நீங்கள் இப்பொழுது தமிழக மறைக்கல்வி வகுப்பிற்கான பாட புத்தகங்களை தயாரிக்கிற ஒரு பணியில ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்கள் வழியாக தான் அறிந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆசை என்னவென்றால், மறைக்கல்வியை நான் சிறு வயதிலிருந்தே கற்றுக்கொண்டு வருகிறேன். இன்னும் என்னை போன்று பல அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், இறைமக்கள் என்றோரும் மறைக்கல்வி பற்றி படித்திருக்கிறோம். ஆனால் மறைக்கல்வி என்றால் என்ன, அதனுடைய பின்புலம் என்ன, அதை எவ்வாறெல்லாம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், இப்பொழுது இருக்கிற தலைமுறையினருக்கு எப்படி இந்த மறைக்கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என அதை பற்றி அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த அமர்வு இருக்கும் என நான் நம்புகிறேன். மீண்டும் ஒரு முறை உங்களை வரவேற்கிறேன்.
5: நன்றி
4: ஃபாதர். மறைக்கல்வி அப்படின்னு என்ன ஃபாதர்?
5: இது ரொம்ப குறுகலான சுருக்கமான ஒரு கேள்வி என்றாலும் இது பதில் கொஞ்சம் விரிவானது.
4: எஸ் ஃபாதர்.
5: மறைக்கல்வி என்றால் என்ன என்பதற்கு மூன்று கட்டங்களில் பதில் உண்டு. முதலில், மறைக்கல்வி என்பது ஒரு நம்பிக்கை பயிற்சி. நாம் இறை நம்பிக்கை, நம்பிக்கை என்று சொல்லும் போது அது கடவுளுடன் நேரடியாக உடனடியாக நம்பிக்கை வருவதில்லை. நம் குழந்தை பருவத்திலிருந்து பார்த்தோம் என்றால், முதலில் நம்பிக்கை கொள்வது அந்த குழந்தையுடைய அன்னையிடம், பெற்றோரிடம், உடன் பிறக்கின்றவர்களிடம், உடன் வாழ்கின்றவர்களிடம், அப்படியெல்லாம் மற்ற ஆட்களிடம் நம்பிக்கை ஏற்படுகிறது. அதன் பிறகு ஒரு வகையான தன்னம்பிக்கை ஏற்படுகிறது. தன்னால் பொருட்களை பிடிக்க முடியும், ஏதாவது செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கை. அதன் பிறகு மற்ற பொருட்கள் மீது, இயற்கை மீது நம்பிக்கை வருகின்றது. இந்த மூன்று வித்தியாசமான நம்பிக்கைகள் இருக்கின்றன. அதாவது, பிறர் மீது நம்பிக்கை, தன்னம்பிக்கை, இயற்கை மீது நம்பிக்கை. இவை எல்லாவற்றின் சிகரம் தான் கடவுள் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை இல்லாமல் கடவுள் நம்பிக்கை என்பது வர முடியாது. கடவுள் நம்பிக்கை தனியாக வருவது இல்லை. நமக்கு அன்றாட அனுபவங்களில் நாம் அந்த நம்புகிறோம். அந்த ஒரு நம்பிக்கை பயிற்சி மறைக்கல்வி என்பது. மறைக்கல்வியும் மூன்று வகையான மறைக்கல்வி உண்டு. ஒன்று, முதல்ல நடக்கிறது அன்றாட அனுபவ மறைக்கல்வி. அனுபவத்தின் மூலமாக குழந்தைக்கு நம்பிக்கை வளர்கிறது, அம்மா மேல நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கை வந்து அனுபவங்கள், பெற்றோர்கள் அல்லது கூட வாழ்கின்றவர்கள் காட்டுகின்ற அன்பு, கவனம், அந்த குழந்தையுடைய தேவையை நிறைவேற்றுவது. உளவியல்ல கூட நம்ம எரிக் எரிக்சன் என்ற உளவியல் சொல்றாரு, முதல்ல ஒரு குழந்தைக்கு முதல் வயசுல நடக்கக்கூடியது என்னன்னா, ஒன்று அடிப்படை நம்பிக்கை, இல்லாத அடிப்படை நம்பிக்கை இன்மை உருவாகும். அதுதான் இறை நம்பிக்கைக்கு அடித்தளம். அப்படி அந்த அனுபவத்தின் மூலமாக வருது. ரெண்டாவது என்னன்னா, முறைசாரா மறைக்கல்வி நடக்குது. முறைசாரா மறைக்கல்விங்கிறது வந்து அந்த குழந்தைக்கு நம்ம செய்யக்கூடிய சில சமய சார்ந்த செயல்களாக இருக்கலாம், இல்லை பொதுவான செயல்களாக இருக்கலாம். அந்த குழந்தைய ஒரு சுற்றுப்பயணத்தை கூட்டிட்டு போறோம். அந்த நேரத்தில் அந்த குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கவனம், எந்தெந்த செயல்கள் நமக்கு நம்பிக்கையை வளர்க்குதோ அதெல்லாமே மறைக்கல்வியை சார்ந்தது தான். அந்த மாதிரி ஒரு அந்த முறைசார மறைக்கல்வி. அதுக்கு மேலதான் குறிப்பிட்ட டைம் வரும்போது முறைசார் மறைக்கல்வி, ஃபார்மல் கேட்டகரிசிஸ். அதுக்குதான் பாடப்புத்தகங்கள் தேவை, வகுப்பறைகள் தேவை, ஆசிரியர்கள் தேவை. அது இது எல்லாமே அதோட நோக்கம் என்னன்னா, முதல் நோக்கம் நம்பிக்கை, இறை நம்பிக்கையை வளர்க்கிறது. முதல்ல இறை நம்பிக்கையை உருவாக்கி அதை வளர்த்து அதை முதிர்ச்சிக்கு கொண்டு செல்றது மறைக்கல்வியுடைய நோக்கம்னு சொல்லலாம், மறைக்கல்வியுடைய பணி. இரண்டாவது, இந்த மறைக்கல்வி என்பது இறை வார்த்தை பணி. இறைவார்த்தை என்று சொல்லும் போதும் அது திருவிவிலியத்தில் உள்ளது மட்டுமல்ல, திருவிவிலியத்தில் இருக்கிறது இறைவார்த்தை. இறைவார்த்தை எப்படி இருக்கும் என்பதற்கு ஒரு உரைகள், அது திருவிவிலியம். திருவிவிலியத்தில் இறைவார்த்தை இருக்கிறது. ஆனால் திருவிவிலியத்தோட இறைவார்த்தை முடிந்து விடுவதில்லை. திருவிவிலியம் ஏடு ஏற்பட்டு ஏறக்குறைய 2000 ஆண்டுகள் பக்கத்திலே ஆகுது. அதுக்கு பிறகு என்ன, கடவுள் பேசவே இல்லையா? அவர் பேசதான், கடவுளுடைய அந்த வார்த்தை வந்து கொண்டுதான் இருக்கிறது. நமக்கு நல்ல ஒரு க்ளூ எதுன்னா, இயேசு கடவுளுடைய வார்த்தை. அவருடைய விதைப்பவன் ஓமையில் என்ன சொல்றாருன்னா, கேட்கின்றவர்களையும் வார்த்தை கூப்பிடுகிறாரு. அதாவது, விதையே வார்த்தை கூப்பிடுகிறார். அதனால ஒவ்வொரு மனிதர்களும் இறை வார்த்தையாக வாழ முடியும், ஒவ்வொரு மனிதர்களும் இறை வார்த்தையை பேச முடியும். எடுத்துக்காட்டாக, ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு ஒரு அனுபவம் உண்டு. ஒரு ரொம்ப வறுமையின கடன் தொல்லையினால ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு அம்மா எப்பவும் கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாங்க. 10 வயது சிறுவன் சொல்றானா, இது உண்மையில நடந்தது, அம்மாட கண்ணி தொடச்சல், அம்மா ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் வளர்ந்து பெரியவனாகி உங்க கடன் எல்லாம் முடித்து அப்படின்னு. இது கடவுளுடைய வார்த்தை இல்லையா? இந்த மறைக்கல்வி இறை வார்த்தை பணின்னு சொல்லும் போது, முதல்ல விவிலியத்துல காணக்கூடிய இறை வார்த்தை, இயேசுடைய வார்த்தைகளை உள்வாங்கிறது. இரண்டாவது, இறை வார்த்தையாக இந்த உலகத்துல வந்திருக்கக்கூடிய மனிதர்கள் அவர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய பணி, அதுவும் இந்த மறைக்கல்வியில வரும். மூன்றாவது, இறை வார்த்தையாக வாழ்வது, இறை வார்த்தையை பேசுவது, இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்கிறது தான் இறை வார்த்தை பணி என்று புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது, இது ஒரு திரு அவை செயல்பாடு. திரு அவை ஆங்கிலத்தில் எக்லியசியல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. திரு அவையுடைய எல்லா பணிகளை போன்ற ஒரு பணி அல்ல இது. திரு அவையுடைய இயல்போடு சேர்ந்த ஒரு செயல். மறைக்கல்வி ஆக்கம் என்பது திரு அவையுடைய இயல்பு செயல். மறைக்கல்வி இல்லாமல் ஒரு திரு அவை இயங்க முடியாது. எடுத்துக்காட்டாக என்னன்னா, நான் அது நேரடியாக அதை பொருத்த முடியுமான்னு தெரியாது. இன்றைக்கு மேலை நாடுகள் நமக்கு இறை நம்பிக்கையை கொண்டு வந்த நாடுகள்ல இன்னைக்கு இறை நம்பிக்கை போயிட்டு இருக்குது. காரணம், ஒரு காரணம் நான் நினைக்கிறதா, அங்கே மறைக்கல்வி இப்போ கிடையாது. அதாவது இந்த ஃபார்மல் கேட்டகேசிஸ் அதை முறை சார்ந்த மறைக்கல்வி இப்போ கிடையாது, அங்கே அதிகமாக இல்லை. மறைக்கல்வி எங்க கொஞ்சம் கொஞ்சமா குறையுதோ அந்த இடத்துல திரு அவையும் பாட ஆரம்பிக்கும். மறைக்கல்வி தான் திரு அவைய உயிரோட வச்சுக்கிறது. அதுதான் இந்த மறைக்கல்வி என்றால் என்னன்னு கேட்டா, இந்த மூணையும் சொல்லலாம். முதல்ல அது வந்து ஒரு நம்பிக்கை பேச்சு, இரண்டாவது வார்த்தை பணி, மூன்றாவது அது திரு அவையுடைய ஒரு இயல்பார்ந்த செயல். எல்லா பணிகளும் மாதிரி திரு அவையில இருக்க முடியாது. திரு அவைக்கு மறைக்கல்வி ஆக்குங்கிறது திரு அவையுடைய இயல்பு. எப்படி மூச்சு விடுறதுக்கு நம்ம பிறந்த உடனே கற்றுக்கொள்றோமோ, அப்புறம் மூச்சு விட்டுட்டேதான் இருக்கிறேன் போவோம், உண்பதற்கு கற்றுக்கொள்றது மாதிரி, நடக்குது கற்றுக்கொள்றது மாதிரி, அதே மாதிரி மறைக்கல்வி அதை இறை நம்பிக்கை எல்லாம் வாழ முடியாது நம்மால. அந்த நம்பிக்கை எல்லாமே சேர்ந்தது தான். இறை நம்பிக்கைன்னு சொல்லும் போது அதுல மற்ற மூணு நம்பிக்கை சேர்ந்துதான் இருக்கும். அதுடைய ஒரு பயிற்சி தான் மறைக்கல்வி.
4: மிக்க நன்றி சாதர்.
5: தேங்க்யூ.
4: மறைக்கல்வி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சவெல்லாம் ஜபங்கள் கத்துக்கணும், இல்லைன்னா பெரியவங்க சொல்றதை கேட்கணும், அவ்வளவுதான் தெரியும். ஆனா முதல் முறையா மறைக்கல்வி அப்படின்றது அடிப்படையில நம்பிக்கை, மனிதர் மீது நம்பிக்கை, வாழ்பவர்களோட நம்பிக்கை, இயற்கையோட நம்பிக்கை, அதை கடந்துதான் கடவுளோடு நாம் கொள்கிற இறை நம்பிக்கை அப்படின்னு மிக தெளிவாக எங்களுக்கு விளக்கி இருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம இந்த மறைக்கல்வி என்பது ஏதோ ஒன்று அங்கத்திலிருந்து பிரிந்ததல்ல, நம் உடலின் உறுப்புகளை போன்றுதான் இந்த மறைக்கல்வி திரு அவையோடு இணைந்திருக்கிறது. திரு அவை மறைக்கல்வி இரண்டுமே ஒன்றுதான், அதை பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு நல்ல கருத்தை இந்த அமர்வில் எங்களுக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. மிக்க நன்றி.
5: கூட தெளிவா சொல்லணும்னா, நமக்கு வந்து சாதாரண கல்வி ஒரு சமூகம் தனக்குரிய மக்களை உருவாக்குறது, அதே மாதிரி திரு அவை தனக்குரிய மக்களை உருவாக்குறது மறைக்கல்வி மூலமாக.
4: தேங்க்யூ ஃபாதர்.
5: தேங்க்யூ.
4: அடுத்த அமர்வில் உங்களை சந்திக்க நான் மிக ஆவலா இருக்கிறேன் ஃபாதர். உங்களிடமிருந்து விடை பெறுவது அருட் சகோதரி பிரைடா.
5: தேங்க்யூ
4: ஃபாதர்.
5: தேங்க்யூ வெரி மச்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்கள் ஆகஸ்ட் 6 இத்தாலியின் அசிசி நகருக்கு மேற்கொள்ள உள்ள மேய்ப்பு பணி பயணத்தின் நிகழ்ச்சி நிரலை திருப்பீட செய்தி தொடர்பகம் வெளியிட்டுள்ளது. அன்றைய தினம் கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் 2026 எனும் அனைத்துலக பிரான்சிஸ்கன் இளைஞர் சந்திப்பில் பங்கேற்கும் இளைஞர்களுடன் இணைந்து திருப்பலியை நிறைவேற்ற உள்ளார். ஆண்டவரின் உருமாற்ற பெருவிழாவான ஆகஸ்ட் 6 வியாழக்கிழமையன்று திருத்தந்தை அசிசி நகருக்கு சென்று நூற்றுக்கணக்கான இளைஞர்களை சந்திப்பதுடன் திருப்பலியை நிறைவேற்றி உள்ளூர் அரசு அதிகாரிகளையும் திரு அவையின் பிரதிநிதிகளையும் சந்திக்க உள்ளார். ஆகஸ்ட் 3 முதல் 6 இடம்பெறும் கோ பிரான்சிஸ்கன் யூத் மீட்டிங் நிகழ்வில் பங்கேற்கும் இளைஞர்களுடன் அவர் உரையாடுவார். திருத்தந்தை காலை 8 மணிக்கு வத்திக்கானிலிருந்து புறப்பட்டு காலை 8:30 அசிசி சென்றடைவார். அங்கு அசிசி பேராயர் ஃபெலிசே அக்ரோகா மற்றும் இத்தாலிய அரசு அதிகாரிகள் அவரை வரவேற்பர். பின்னர் தூய தூதர்களின் புனித மரியா பேராலயத்திற்கு சென்று பிரான்சிஸ்கன் துறவர சபைகளின் தலைவர்களை சந்திப்பார். தொடர்ந்து காலை 8:45 பேராலய வளாகத்தில் இளைஞர்களை சந்திக்க உள்ளார் என்று அச்செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது. திருத்தந்தையின் திருவழிபாட்டு நிகழ்வுகளுக்கான அலுவலகம் ஆகஸ்ட் மாதத்தில் இடம்பெறவுள்ள பிற திருவழிபாட்டு நிகழ்வுகளின் அட்டவணையையும் வெளியிட்டுள்ளது. அசிசி பயணத்தை தொடர்ந்து ஆகஸ்ட் 15 அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவையொட்டி காஸ்தல் கந்தல்போவில் உள்ள புனித தோமா வில்லனோவா திருப்பிட பங்கு கோவிலில் காலை 10 மணிக்கு திருப்பலியை நிறைவேற்றுவார். ஆகஸ்ட் 22 மத்திய இத்தாலியின் ரிமினி நகருக்கு மேய்ப்பு பணி பயணம் மேற்கொள்ளும் திருத்தந்தை மீட்டிங் ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் அமாங் பீப்பிள் சென்ற அனைத்துலக நிகழ்வின் 47 பதிப்பில் பங்கேற்பார். அன்று மாலை 6:30 நகரின் துறைமுக பகுதியில் திருப்பலியை நிறைவேற்றுவார். ஆகஸ்ட் 29 காஸ்தல் கந்தல் போவில் உள்ள ஏரிக்கரையின் அன்னை மரியாள் ஆலயத்தில் மாலை 6 திருப்பலியை நிறைவேற்றி அதனைத் தொடர்ந்து பவனியையும் வழி நடத்துவார்.
2: அமெரிக்காவின் மீதான தனது ஆழ்ந்த பாசத்தையும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து வருபவர்களை வரவேற்கும் அந்நாட்டின் நீண்டகால மரபையும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் பாராட்டியுள்ளார். வத்திக்கானில் இடம்பெற்ற அமைதிக்கான ஜெப நிகழ்வுக்கு பிறகு NBC ஊடகத்திற்கு அளித்த நேர்காணல் ஒன்றில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, தான் உலகளாவிய திரு அவைக்கு சேவை செய்ய வந்தபோதிலும் அமெரிக்காவில் இருந்து தேர்வான முதல் திருத்தந்தை என்ற வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்திருப்பதாகவும் தான் அடிப்படையில் அமெரிக்கராக பிறந்த ஒரு திருத்தந்தை என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனது தாத்தா பாட்டி அமெரிக்காவிற்கு இடம்பெயர்ந்தவர்கள் என்றும் தனது தாயார் வழியினர் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாகவும் அடிமைகளின் உரிமையாளர்களாகவும் இருந்த வரலாற்று பின்னணியை கொண்டவர்கள் என்றும் கூறியுள்ளார். மேலும் இவ்வனுபவங்கள் அமெரிக்காவின் செழுமையானதும் சிக்கலானதுமான வரலாற்றை பிரதிபலிப்பதாக திருத்தந்தை எடுத்துக்காட்டியுள்ளார். அடுத்த 2 அமெரிக்காவுக்கு பயணம் மேற்கொள்ள விரும்புவதாகவும் இருப்பினும் அது குறித்த அதிகாரப்பூர்வ திட்டங்கள் இதுவரை உறுதி செய்யப்படவில்லை என்றும் திருத்தந்தை குறிப்பிட்டுள்ளார்.
1: தாய்லாந்தின் சியாங் மாயில் உள்ள திருஇருதய பள்ளியில் ஜூலை 29 புதனன்று இடம்பெற்ற சிறப்பு திருப்பலியின் போது சியாங் மாய் மறை மாவட்டத்தின் 5வது ஆயராக பீட்டர் சுபோட் ரோக் சுசாரிட் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக பதவியேற்றார். பேராயர் பிரான்சிஸ் சேவியர் வீரா அற்போன் ரதனா அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற இந்த விழாவில் தாய்லாந்து முழுவதிலும் இருந்து வந்த ஆயர்கள், தாய்லாந்திற்கான திருத்தந்தையின் அரசு தூதர் பேராயர் பீட்டர் பிரையன்ஸ் வெல்ஸ், நற்செய்தி அறிவிப்புக்கான திருப்பிடத்துறையின் பேராயர் சாமுவேல் சன்ஹல்லி, நூற்றுக்கணக்கான அருள்பணியாளர்கள், அருள் சகோதரிகள் மற்றும் ஆயிரக்கணக்கான இறை மக்கள் கலந்து கொண்டனர்.
2: பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் கிரீஸ் ஆகிய நாடுகளில் பேரழிவை உண்டாக்கும் காட்டுத்தீ தொடர்ந்து பரவி வரும் நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அவர்களுக்கு கத்தோலிக்க திரு அவை அவசர உதவிகளையும் ஆன்மீக பராமரிப்பையும் வழங்கி வருகிறது. பிரான்சின் ஜிரோண்டே பகுதியில் கடந்த 50 இல்லாத அளவுக்கு கடுமையான காட்டுத்தீ ஏற்பட்டுள்ளதால் 220,000 அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். மேலும் 240 வீடுகள் தீக்கிரையாகி அழிந்துள்ளன. அதேவேளை ஸ்பெயினில் மாட்ரிட், அவிலா, டோலிடோ மற்றும் காஸ்டெல்லோன் நகரங்களைச் சுற்றியுள்ள பகுதிகளில் பரவி வரும் காட்டுத்தீ காரணமாக ஏறத்தாழ 75,000 பேர் பாதுகாப்பு கருதி வெளியேற்றப்பட்டுள்ளனர். உடனடியான பாதுகாப்புகளில் இருந்து உயிர் பிழைத்திருந்தாலும் பல குடும்பங்கள் இப்போது தங்கள் வீடுகள், வாழ்வாதாரங்கள் மற்றும் மகிழ்ச்சி நிறைந்த நினைவுகளை இழந்து அதிர்ச்சியில் உள்ளனர். இந்த பேரழிவு மனித குலத்தின் பலவீனத்தை எடுத்துக்காட்டுகிறது என்றும் படைப்பை பராமரிப்பது குறித்து இறைவா உமக்கே புகழ் என்ற திருத்தூது மடலில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விடுத்த செய்தியை எதிரொலிக்கிறது என்றும் பிரெஞ்சு ஆயர்கள் பேரவையின் ஒன்றிப்பிற்கான தேசிய பிரதிநிதியாக பணி செய்யும் அருள்பணி யான் லே கூறியுள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 1, புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள மரியநல்லா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1696 ஆண்டு பிறந்தார் அல்போன்ஸ் மரிய லிகோரி. சட்டம் படித்து 8 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணி செய்த லிகோரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1726 ஆண்டு டிசம்பர் 21 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நேப்பிள் நகரில் சமூகத்தினால் ஓரங்கட்டப்பட்ட இளைஞர்களுக்காக பணியாற்றிய அருட்தந்தை லிகோரி குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்து அவர்களை வழிநடத்தினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தன் பணிகளை செய்த லிகோரி புதிய துறவர சபையினை துவக்க திட்டமிட்டார். கிபி 1732 ஆண்டு நவம்பர் 9 நாள் இரட்சகர் சபையினை துவக்கிய அருட்தந்தை அல்போன்ஸ் மரிய லிகோரி நற்செய்தி போதிப்பதையும் ஏழைகளுக்கு கற்பிப்பதையும் சபையின் நோக்கமாக வரையறுத்தார். தன் மறையுரைகளால் மக்களை ஈர்த்த அருட்தந்தை லிகோரி கிபி 1762 ஆண்டு புனித அகத்தா தேயி கொட்டி மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடவுளின் அருக்கொடை வல்லமை வாய்ந்தது, இதனை அடைவோர் மீட்பு பெறுவர் என்று கூறிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி கிபி 1787 ஆண்டு ஆகஸ்ட் 1 நாள் விண்ணகமடைந்தார். அறநெறி இறையியல், மரியின் புகழ் மாலை, இரட்சணிய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறைவாழ்வு போன்ற நூல்களை எழுதி இறை விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய ஆயர் அல்போன்ஸ் மரிய லிகோரி அவர்களை திருத்தந்தை 16 கிரகோரியார் புனிதராக உயர்த்தினார். புனித அல்போன்ஸ் மரிய லிகோரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.
4: வானதூதர்களின் அன்னை. இந்த உலகில் மனிதன் பல நேரங்களில் தனிமையையும் அறியப்படாத அச்சங்களையும் அனுபவிக்கிறான். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் மாறாத பாதுகாப்பு கவசம் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இறை பாதுகாப்பின் அடையாளங்களாகவே வானதூதர்கள் விளங்குகிறார்கள். அந்த வானதூதர்களின் நடுவே ஒரு தாயை போல நம் ஒவ்வொருவரையும் அக்கறையுடன் கவனித்து நம்மை இறைவனின் பேரன்பிடம் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக திகழ்பவளே வானதூதர்களின் அன்னை. அன்னை மரியாள் விண்ணகமும் பூமியும் சந்திக்கும் உன்னத தருணத்தில் அன்னை மரியாள் முழு மனுகுலத்தின் தாயாக நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் மனிதனின் நம்பிக்கையும் கைகோர்க்கும் ஒரு புனிதமான உறவாகும். அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் மூலம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு அன்பின் பாலமாக மாறினார். நாம் சவால்களை சந்திக்கும் போதும் தனிமையில் வாடும்போதும் அன்னையின் அந்த பாதுகாப்பு அரண் நம்மை வழிநடத்துகிறது. இந்த இனிய நாளில் வானதூதர்களின் அன்னையின் நிழலில் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒன்றிணைந்து அவர் காட்டிய பணிவு மற்றும் தியாகத்தின் பாதையில் பயணிக்க உறுதியேற்போம். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் மகுடத்தை சூட்டும் ஒரு அழகான பெயர் மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான புனிதமான உறவின் சாட்சியாகும். வானதூதர்கள் இறைவனின் செய்தியை தாங்கி வரும் தூதர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனே மனிதனாக பிறப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு எவ்வித தயக்கமுமின்றி ஆம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு சொல் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மங்கள சொல்லாக மாறியது. திருச்சபை மரபில் அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று போற்றப்படுகிறார். வானதூதர்களின் பணி இறைவனை புகழ்வதும் அவர் கட்டளைகளை செயல்படுத்துவதும் ஆகும். அன்னை மரியாளின் வாழ்வோ இறைவனின் திருவுளத்தையே தன் கருவில் சுமந்த வாழ்வாகும். எனவேதான் வானதூதர்கள் அனைவரும் அன்னையை தங்கள் அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த உயரிய பதவி என்பது உலகியல் ரீதியான அதிகாரம் கொண்ட ஒன்றல்ல, இது விண்ணக படைகளையே தன் அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தெய்வீக பதவியாகும். இந்த பெயர் அதிகாரத்தை குறிக்கும் மகுடம் அல்ல, மாறாக அது எல்லைகள் இல்லாத தாய்மையின் பெயர். ஒரு ராணி தன் அதிகாரத்தால் ஆளுகிறார், ஆனால் ஒரு தாய் தன் அரவணைப்பால் ஆளுகிறார். அன்னை மரியாள் வானதூதர்களுக்கு ராணியாக இருந்தாலும் நமக்கு அவர் என்றும் அன்பு மாறாத தாயாகவே இருக்கிறார். விண்ணக தூதர்கள் சூழ வீற்றிருக்கும் அதே வேளையில் பூமியில் வாடும் ஒவ்வொரு பிள்ளையின் அழுகுரலுக்கும் செவிசாய்க்கும் எளிய தாயாக அவர் விளங்குவதே இந்த வானதூதர்களின் அன்னை என்ற பெயரின் உண்மையான உட்பொருளாகும். இறைவனின் வல்லமை மிக்க தூதர்களாக செயல்படுவதை காண்கிறோம். அவர்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்தே இயேசுவின் பிறப்பு மற்றும் உயிர்ப்பு வரை மனித வரலாற்றோடு இணைந்து பயணம் செய்தவர்கள். செய்தியை அறிவிப்பவர்களாக இக்கட்டான சூழலில் பாதுகாப்பு அளிப்பவர்கள், திகைத்து நிற்கும்போது வழிகாட்டுபவர்கள் மற்றும் துயரமான நேரங்களில் ஆறுதல் தருபவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர். வானதூதர்கள் மனிதர்களோடு கொண்டுள்ள இந்த தொடர்பு இறைவனின் மாறாத அன்பை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. வானதூதர்களின் அன்னை என்ற உன்னத பெயரின் தொடக்க புள்ளியாக அறிவித்தல் நிகழ்வு அமைகிறது. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை மரியே அஞ்சாதே என்பதாகும். இந்த ஒற்றை வார்த்தை மரியாளின் உள்ளத்தில் இருந்த மனித பயத்தை நீக்கியது மட்டுமல்லாமல் மனுகுல மீட்பிற்கான இறை திட்டத்தையும் முறைப்படி தொடங்கி வைத்தது. அந்த புனிதமான நொடியிலிருந்து மரியாள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் வானதூதர்களுடன் கைகோர்த்து செயல்படும் ஒரு உன்னத தாயாக தன் பயணத்தை தொடங்கினார். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி ஆரம்ப கால கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்தே வேரூன்றி வந்துள்ளது. குறிப்பாக இடைக்காலத்தில் இந்த பக்தி மக்களிடையே பெரும் எழுச்சியடைந்தது. புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களின் காலத்தில் பிரான்சிஸ்கன் சபை மரபில் இருந்து இன்னும் ஆழமான பரிமாணத்தை பெற்றது. அன்னை மரியாள் வானதூதர்களால் சூழப்பட்டிருப்பதை மக்கள் வெறும் காட்சியாக பார்க்காமல் ஒரு பாதுகாப்பு அரணாகவே உணர்ந்தனர். தங்களை காக்கும் வானதூதர்களுக்கு ஒரு தாய் உண்டு என்றால் அது மரியாளை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை மக்கள் முழுமையாக நம்பினர். இந்த பக்தியின் வளர்ச்சி என்பது வெறும் சடங்குகளால் ஆனது அல்ல, அது மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து உருவானது. விசுவாசிகள் எப்போதெல்லாம் ஆபத்துகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்தித்தனரோ அப்போதெல்லாம் வானதூதர்களின் பாதுகாப்பை தேடினர். அந்த பாதுகாப்பினை முழுமையாக பெற்றிட வானதூதர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்கும் அன்னையை நோக்கி தங்கள் விசுவாச பார்வையை திருப்பினர். இவ்வாறு விண்ணக தூதர்களின் தலைவியாகவும் மன்னக மக்களின் தாயாகவும் அன்னை மரியாள் போற்றப்படும் வழக்கம் உலகம் முழுவதும் பரவி இன்றும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறது. இத்தாலியில் உள்ள அசிசி நகருக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் போர்சியங்குலா எனப்படும் தூய வானதூதர்களின் அன்னை ஆலயம் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான இடமாகும். எளிமையின் சின்னமாகவும் தாழ்மையின் அடையாளமாகவும் திகழ்ந்த புனித பிரான்சிஸ் அசசி வானதூதர்களுடன் ஆழமான ஆன்மீக நட்பை கொண்டிருந்தார். இந்த சிறிய ஆலயத்தில்தான் புகழ்பெற்ற பிரான்சிஸ்கன் இயக்கம் பிறந்தது. மேலும் ஆன்மீக கொடையான போர்சியங்குலா மன்னிப்பு இங்கிருந்துதான் அறிவிக்கப்பட்டது. இது இறைவனின் அளப்பரிய கருணையையும் அன்னையின் பரிந்துரையும் ஒரு இடத்தில் சந்திக்கும் புனித தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. திருச்சபை மரபின்படி அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று மகிமையுடன் அழைக்கப்படுகிறார். வானதூதர்கள் இறைவனின் திருமுன் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் சேவகர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனையே தன் வயிற்றில் சுமந்து உலகிற்கு வழங்கியவர். எனவே படைக்கப்பட்ட தூதர்கள் அனைவரும் தம்மை படைத்தவரின் தாயை அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த பதவி என்பது உலக பேரரசுகளை போன்ற அதிகாரத்தை குறிப்பதல்ல, மாறாக இது வானதூதர்களையே அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தாய்மையை குறிப்பதாகும். கத்தோலிக்க விசுவாசத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் ஒரு பாதுகாப்பு தூதர் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்மை தீமையிலிருந்து காத்து நல்வழியில் நடத்த இந்த தூதர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு தூதர்களின் பணியை தாயுள்ளத்தோடு கவனித்து அவர்களை தன் பிள்ளைகளாகிய நமக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். நாம் இக்கட்டான சூழல்களில் தவிக்கும் போது நம் பாதுகாப்பு தூதர்களை தட்டி எழுப்பி நம்மை அரவணைக்க செய்கிறார் அன்னை மரியாள். வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் வாழ்வில் ஆழமான அமைதியை விதைக்கின்றன. பாதுகாப்பு தூதரை நோக்கி சொல்லப்படும் மன்றாட்டுக்கள், தூய ஜபமாலை, பயணத்திற்கு முன் சொல்லப்படும் ஆசிர்வாத ஜபங்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு வேண்டல்கள் ஆகியவை இந்த பக்தியின் முக்கிய அங்கங்களாகும். இத்தகைய ஜபங்கள் மனித உள்ளத்தில் நிலவும் தேவையற்ற பயங்களை குறைத்து இறைவனின் பாதுகாப்பின் மீதுள்ள விசுவாசத்தை வலுப்படுத்துகின்றன. அன்னையின் கரம் பிடித்து நாம் செய்யும் ஒவ்வொரு ஜபமும் விண்ணக தூதர்களின் ஆதரவை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன.

0: செய்திகள்.
1: நகரங்களில் நற்செய்தி அறிவிப்பிற்காக உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். July 31 வெள்ளியன்று வெளியிட்டுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், எங்கள் தெருக்களிலும் சதுக்கங்களிலும் நடந்து செல்லும் நல்ல ஆயரே, உயரமான கட்டடங்களிலும் எளிய குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைந்து சத்தமும் அவசரமும் நிறைந்த வாழ்க்கையின் நடுவே வாழ்வின் அர்த்தத்தை தேடும் கோடிக்கணக்கான மக்களுடன் அமைதியாக உடனிருந்து வழிநடத்தும் என்று இறைவேண்டல் செய்துள்ளார். நகரங்கள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் வழங்கும் இடங்களாக இருக்க வேண்டியவை என்றாலும் அவை பல சமயங்களில் அடையாளமற்ற தனிமையும் உறவின்மையும் நிறைந்த இடங்களாக மாறிவிடுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், நகர வாழ்விலேயே நற்செய்தியை அறிவிப்பதற்கான வளமான நிலத்தை கண்டறியும் புதிய பார்வையை வளர்த்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் எளிமையான மற்றும் அன்பான செயல்களின் வழியாக வெளிப்படும் விசுவாசத்தை இறைமக்கள் வாழ வேண்டும் என்று இறைவேண்டல் செய்த திருத்தந்தை அவர்கள், மேலும் அலட்சியமும் தனிமையும் நிலவும் இடங்களில் உடனிருப்பதன் மூலம் சகோதரத்துவத்தை வளர்த்து சமூகத்தின் எல்லைப்பகுதிகளில் வாழும் மக்களை தேடிச் சென்று நற்செய்தியை அறிவிக்கும் திரு அவையாக இறைமக்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தற்போது உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 45% மக்கள் நகர பகுதிகளில் வாழ்கின்றனர். வேகமாக நகரமயமாக்கல் காரணமாக மக்கள் அதிக அளவில் நகரங்களில் குவிந்து வாழ்வதால் பல சமூக மற்றும் மனித உறவு சவால்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் தனிமை உணர்வு அவர்களின் மனநலனில் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இந்த இறைவேண்டல் கருத்து நினைவூட்டுகிறது.
2: வத்திக்கான் நகர அரசின் நிர்வாக தேவைகளையும் அண்மை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சட்ட சீர்திருத்தங்களையும் கருத்தில் கொண்டு புதிய அடிப்படை சட்டத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வெளியிட்டுள்ளார். புனித இஞ்ஞாசியார் லொயலாவின் திருவிழாவான July 31 வெள்ளியன்று கையொப்பமிடப்பட்ட இச்சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வந்ததுடன் 2023 முதல் அமலில் இருந்த அடிப்படை சட்டத்தை மாற்றியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சமாக 2025 நவம்பரில் வெளியிடப்பட்ட மோட்டு பிராப்பிரோ ஆவணத்தில் செய்யப்பட்ட திருத்தம் இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தின் தலைவர் கட்டாயம் கர்தினாலாக இருக்க வேண்டும் என்ற விதி நீக்கப்பட்டுள்ளது. புதிய அடிப்படை சட்டத்தின்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தில் கர்தினால்கள் மட்டுமல்லாது பிற உறுப்பினர்களும் தலைவராகவும் நியமிக்கப்படலாம். அவர்கள் அனைவரும் திருத்தந்தையால் 5 பதவி காலத்திற்கு நியமிக்கப்படுவர். இதன் மூலம் அருள் சகோதரி ரவெல்லா பெத்ரினி அவர்கள் திருப்பீட ஆணையத்தின் தலைவராகவும் வத்திக்கான் ஆளுநரகத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பது புதிய சட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: கிறிஸ்துவில் ஒரே இதயம் என்ற கருப்பொருளில் 2026 உலக அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் மாநாடு லெபனானின் அஞ்சோர் நகரில் தொடங்கியுள்ளது. அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு July 29 முதல் August 3 வரை நடைபெறுகிறது. அர்மேனிய கத்தோலிக்க திரு அவையின் முதுபெரும் தந்தை ரஃபேல் பெத்ரோஸ் மெனாசியன் அவர்கள் தலைமையில் தொடக்க திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் சிரியா, ஈராக், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் 250 மேற்பட்ட அர்மேனிய கத்தோலிக்க இளைஞர்கள் பங்கேற்றனர். தனது மறையுரையில் முதுபெரும் தந்தை மெனாசியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் துடிக்கும் இதயமும் அதன் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் என்று குறிப்பிட்டு கிறிஸ்துவோடு ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவையும் ஆழப்படுத்திக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். ஒரு வாரம் நடைபெறும் இம்மாநாட்டில் திருப்பலிகள், இறைவேண்டல் நிகழ்வுகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல் பயிலரங்குகள், தியானம், சமூக பணி மற்றும் அர்மேனிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மாநாட்டின் பொது ஒருங்கிணைப்பாளரான அருள்பணி அராம் ஆப்ரகாமியன் அவர்கள், இளைஞர்களை திரு அவையின் வாழ்விலும் நற்செய்தி அறிவிக்கும் பணியிலும் மையமாக கருதும் திரு அவையின் அர்ப்பணிப்பை இந்த மாநாடு வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார்.
2: July 31 வெள்ளியன்று அமெரிக்காவின் பிரபல பாடகி, பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் கலைஞரான பட்டி ஸ்மித் அவர்களை திருப்பீடத்தில் தனிப்பட்ட முறையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு May 8 இடம்பெற்ற வெனிஸ் பியன்னாலேவின் 61வது அனைத்துலக கலை கண்காட்சியில் திருப்பீடத்தின் அரங்கத்தை பட்டி ஸ்மித் அவர்கள் திறந்து வைத்தார். அந்நிகழ்வில் திருப்பீடத்தின் பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பிடத்துறை முன்னெடுத்த கலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சவுண்ட்வாக் கலெக்டிவ் அமைப்புடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒளிவழி இறைவேண்டலை அவர் வழங்கினார். 2013 April 10 இடம்பெற்ற புதன் புதுமறை கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை முதன்முறையாக சந்தித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஓராண்டுக்கு பிறகு அவருக்காக இசை நிகழ்ச்சி வழங்கியதாகவும் கூறினார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன்

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஆகஸ்ட் 1, புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி. இத்தாலி நாட்டிலுள்ள மரியநல்லா பகுதியில் வாழ்ந்த வசதிமிக்க குடும்பத்தில் கிபி 1696 ஆண்டு பிறந்தார் அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி. சட்டம் படித்து 8 ஆண்டுகள் வழக்குரைஞராக பணி செய்த லிகோரி தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி கிபி 1726 ஆண்டு டிசம்பர் 21 நாள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார். நேப்பிள் நகரில் சமூகத்தினால் ஓரங்கட்டப்பட்ட இளைஞர்களுக்காக பணியாற்றிய அருட்தந்தை லிகோரி குழந்தைகளுக்கு மறைக்கல்வி கற்பித்து அவர்களை வழிநடத்தினார். ஏழைகள், கைவிடப்பட்டோர் இவர்களுக்கு இறைப்பணி செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு தன் பணிகளை செய்த லிகோரி புதிய துறவர சபையினை துவக்க திட்டமிட்டார். கிபி 1732 ஆண்டு நவம்பர் 9 நாள் இரட்சகர் சபையினை துவக்கிய அருட்தந்தை அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி நற்செய்தி போதிப்பதையும் ஏழைகளுக்கு கற்பிப்பதையும் சபையின் நோக்கமாக வரையறுத்தார். தன் மறையுரைகளால் மக்களை ஈர்த்த அருட்தந்தை லிகோரி கிபி 1762 ஆண்டு புனித அகத்தா தேயி கொட்டி மறைமாவட்டத்தின் ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்டார். கடவுளின் அருக்கொடை வல்லமை வாய்ந்தது, இதனை அடைவோர் மீட்பு பெறுவர் என்று கூறிய ஆயர் அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி கிபி 1787 ஆண்டு ஆகஸ்ட் 1 விண்ணகமடைந்தார். அறநெறி இறையியல், மரியின் புகழ் மாலை, இரட்சணிய பாதை, கிறிஸ்துவின் உண்மை மறைவாழ்வு போன்ற நூல்களை எழுதி இறை விசுவாசத்தினை கட்டி எழுப்பிய ஆயர் அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரி அவர்களை திருத்தந்தை 16 கிரகோரியார் புனிதராக உயர்த்தினார். புனித அல்ஃபோன்ஸ் மரிய லிகோரியின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இரட்சகர் சபை குருக்களுக்காகவும் அவர்களின் பணிகளுக்காகவும் ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.
4: வானதூதர்களின் அன்னை. இந்த உலகில் மனிதன் பல நேரங்களில் தனிமையையும் அறியப்படாத அச்சங்களையும் அனுபவிக்கிறான். ஆனால் நம் கண்ணுக்கு தெரியாத இறைவனின் மாறாத பாதுகாப்பு கவசம் எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அந்த இறை பாதுகாப்பின் அடையாளங்களாகவே வானதூதர்கள் விளங்குகிறார்கள். அந்த வானதூதர்களின் நடுவே ஒரு தாயை போல நம் ஒவ்வொருவரையும் அக்கறையுடன் கவனித்து நம்மை இறைவனின் பேரன்பிடம் அழைத்து செல்லும் வழிகாட்டியாக திகழ்பவளே வானதூதர்களின் அன்னை. அன்னை மரியாள் விண்ணகமும் பூமியும் சந்திக்கும் உன்னத தருணத்தில் அன்னை மரியாள் முழு மனுகுலத்தின் தாயாக நின்று நமக்காக பரிந்து பேசுகிறார். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் பெயர் மட்டுமல்ல, அது இறைவனின் அருளும் மனிதனின் நம்பிக்கையும் கைகோர்க்கும் ஒரு புனிதமான உறவாகும். அன்னை மரியாள் இறைவனின் திருவுளத்திற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததன் மூலம் விண்ணகத்திற்கும் மண்ணகத்திற்கும் இடையே ஒரு அன்பின் பாலமாக மாறினார். நாம் சவால்களை சந்திக்கும் போதும் தனிமையில் வாடும்போதும் அன்னையின் அந்த பாதுகாப்பு அரண் நம்மை வழிநடத்துகிறது. இந்த இனிய நாளில் வானதூதர்களின் அன்னையின் நிழலில் நாம் அனைவரும் ஒருமித்த கருத்துடன் ஒன்றிணைந்து அவர் காட்டிய பணிவு மற்றும் தியாகத்தின் பாதையில் பயணிக்க உறுதியேற்போம். வானதூதர்களின் அன்னை என்பது வெறும் மகுடத்தை சூட்டும் ஒரு அழகான பெயர் மட்டுமல்ல, அது இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையிலான புனிதமான உறவின் சாட்சியாகும். வானதூதர்கள் இறைவனின் செய்தியை தாங்கி வரும் தூதர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனே மனிதனாக பிறப்பதற்கு தன் வாழ்வையே அர்ப்பணித்தார். இறைவனின் மீட்பு திட்டத்திற்கு எவ்வித தயக்கமுமின்றி ஆம் என்று அவர் சொன்ன அந்த ஒரு சொல் விண்ணையும் மண்ணையும் இணைக்கும் மங்கள சொல்லாக மாறியது. திருச்சபை மரபில் அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று போற்றப்படுகிறார். வானதூதர்களின் பணி இறைவனை புகழ்வதும் அவர் கட்டளைகளை செயல்படுத்துவதும் ஆகும். அன்னை மரியாளின் வாழ்வோ இறைவனின் திருவுளத்தையே தன் கருவில் சுமந்த வாழ்வாகும். எனவேதான் வானதூதர்கள் அனைவரும் அன்னையை தங்கள் அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த உயரிய பதவி என்பது உலகியல் ரீதியான அதிகாரம் கொண்ட ஒன்றல்ல, இது விண்ணக படைகளையே தன் அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தெய்வீக பதவியாகும். இந்த பெயர் அதிகாரத்தை குறிக்கும் மகுடம் அல்ல, மாறாக அது எல்லைகள் இல்லாத தாய்மையின் பெயர். ஒரு ராணி தன் அதிகாரத்தால் ஆளுகிறார், ஆனால் ஒரு தாய் தன் அரவணைப்பால் ஆளுகிறார். அன்னை மரியாள் வானதூதர்களுக்கு ராணியாக இருந்தாலும் நமக்கு அவர் என்றும் அன்பு மாறாத தாயாகவே இருக்கிறார். விண்ணக தூதர்கள் சூழ வீற்றிருக்கும் அதே வேளையில் பூமியில் வாடும் ஒவ்வொரு பிள்ளையின் அழுகுரலுக்கும் செவிசாய்க்கும் எளிய தாயாக அவர் விளங்குவதே இந்த வானதூதர்களின் அன்னை என்ற பெயரின் உண்மையான உட்பொருளாகும். இறைவனின் வல்லமை மிக்க தூதர்களாக செயல்படுவதை காண்கிறோம். அவர்கள் ஆபிரகாம் காலத்திலிருந்தே இயேசுவின் பிறப்பு மற்றும் உயிர்ப்பு வரை மனித வரலாற்றோடு இணைந்து பயணம் செய்தவர்கள். செய்தியை அறிவிப்பவர்களாக இக்கட்டான சூழலில் பாதுகாப்பு அளிப்பவர்கள், திகைத்து நிற்கும்போது வழிகாட்டுபவர்கள் மற்றும் துயரமான நேரங்களில் ஆறுதல் தருபவர்களாக அவர்கள் விளங்குகின்றனர். வானதூதர்கள் மனிதர்களோடு கொண்டுள்ள இந்த தொடர்பு இறைவனின் மாறாத அன்பை நமக்கு தொடர்ந்து நினைவூட்டி கொண்டே இருக்கிறது. வானதூதர்களின் அன்னை என்ற உன்னத பெயரின் தொடக்க புள்ளியாக அறிவித்தல் நிகழ்வு அமைகிறது. கப்ரியேல் வானதூதர் அன்னை மரியாளிடம் தோன்றி சொன்ன முதல் வார்த்தை மரியே அஞ்சாதே என்பதாகும். இந்த ஒற்றை வார்த்தை மரியாளின் உள்ளத்தில் இருந்த மனித பயத்தை நீக்கியது மட்டுமல்லாமல் மனுகுல மீட்பிற்கான இறை திட்டத்தையும் முறைப்படி தொடங்கி வைத்தது. அந்த புனிதமான நொடியிலிருந்து மரியாள் இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதில் வானதூதர்களுடன் கைகோர்த்து செயல்படும் ஒரு உன்னத தாயாக தன் பயணத்தை தொடங்கினார். வரலாற்று ரீதியாக பார்க்கும்போது வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி ஆரம்ப கால கிறிஸ்தவ திருச்சபையிலிருந்தே வேரூன்றி வந்துள்ளது. குறிப்பாக இடைக்காலத்தில் இந்த பக்தி மக்களிடையே பெரும் எழுச்சியடைந்தது. புனித பிரான்சிஸ் அசிசி அவர்களின் காலத்தில் பிரான்சிஸ்கன் சபை மரபில் இருந்து இன்னும் ஆழமான பரிமாணத்தை பெற்றது. அன்னை மரியாள் வானதூதர்களால் சூழப்பட்டிருப்பதை மக்கள் வெறும் காட்சியாக பார்க்காமல் ஒரு பாதுகாப்பு அரணாகவே உணர்ந்தனர். தங்களை காக்கும் வானதூதர்களுக்கு ஒரு தாய் உண்டு என்றால் அது மரியாளை தவிர வேறு எவரும் இல்லை என்பதை மக்கள் முழுமையாக நம்பினர். இந்த பக்தியின் வளர்ச்சி என்பது வெறும் சடங்குகளால் ஆனது அல்ல, அது மக்களின் ஆழ்ந்த நம்பிக்கையிலிருந்து உருவானது. விசுவாசிகள் எப்போதெல்லாம் ஆபத்துகளையும் அச்சுறுத்தல்களையும் சந்தித்தனரோ அப்போதெல்லாம் வானதூதர்களின் பாதுகாப்பை தேடினர். அந்த பாதுகாப்பினை முழுமையாக பெற்றிட வானதூதர்களுக்கெல்லாம் அரசியாக விளங்கும் அன்னையை நோக்கி தங்கள் விசுவாச பார்வையை திருப்பினர். இவ்வாறு விண்ணக தூதர்களின் தலைவியாகவும் மன்னக மக்களின் தாயாகவும் அன்னை மரியாள் போற்றப்படும் வழக்கம் உலகம் முழுவதும் பரவி இன்றும் நம்மை ஆன்மீக பாதையில் வழிநடத்துகிறது. இத்தாலியில் உள்ள அசிசி நகருக்கு அருகாமையில் அமைந்திருக்கும் போர்சியங்குலா எனப்படும் தூய வானதூதர்களின் அன்னை ஆலயம் கத்தோலிக்க திருச்சபையின் வரலாற்றில் மிக முக்கியமான இடமாகும். எளிமையின் சின்னமாகவும் தாழ்மையின் அடையாளமாகவும் திகழ்ந்த புனித பிரான்சிஸ் அசசி வானதூதர்களுடன் ஆழமான ஆன்மீக நட்பை கொண்டிருந்தார். இந்த சிறிய ஆலயத்தில்தான் புகழ்பெற்ற பிரான்சிஸ்கன் இயக்கம் பிறந்தது. மேலும் ஆன்மீக கொடையான போர்சியங்குலா மன்னிப்பு இங்கிருந்துதான் அறிவிக்கப்பட்டது. இது இறைவனின் அளப்பரிய கருணையையும் அன்னையின் பரிந்துரையும் ஒரு இடத்தில் சந்திக்கும் புனித தலமாக இன்றும் போற்றப்படுகிறது. திருச்சபை மரபின்படி அன்னை மரியாள் ரெஜினா ஆங்கிலோராம், அதாவது வானதூதர்களின் ராணி என்று மகிமையுடன் அழைக்கப்படுகிறார். வானதூதர்கள் இறைவனின் திருமுன் நின்று அவருக்கு பணிவிடை செய்யும் சேவகர்கள் என்றால் அன்னை மரியாள் அந்த இறைவனையே தன் வயிற்றில் சுமந்து உலகிற்கு வழங்கியவர். எனவே படைக்கப்பட்ட தூதர்கள் அனைவரும் தம்மை படைத்தவரின் தாயை அரசியாக ஏற்று போற்றுகின்றனர். இந்த பதவி என்பது உலக பேரரசுகளை போன்ற அதிகாரத்தை குறிப்பதல்ல, மாறாக இது வானதூதர்களையே அன்பால் ஆளுகின்ற உன்னதமான தாய்மையை குறிப்பதாகும். கத்தோலிக்க விசுவாசத்தின்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவனால் ஒரு பாதுகாப்பு தூதர் வழங்கப்பட்டிருக்கிறார். நம்மை தீமையிலிருந்து காத்து நல்வழியில் நடத்த இந்த தூதர்கள் எப்போதும் நம்மோடு இருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு தூதர்களின் பணியை தாயுள்ளத்தோடு கவனித்து அவர்களை தன் பிள்ளைகளாகிய நமக்கு துணையாக அனுப்பி வைக்கிறார் அன்னை மரியாள். நாம் இக்கட்டான சூழல்களில் தவிக்கும் போது நம் பாதுகாப்பு தூதர்களை தட்டி எழுப்பி நம்மை அரவணைக்க செய்கிறார் அன்னை மரியாள். வானதூதர்களின் அன்னை மீதான பக்தி முறைகள் விசுவாசிகளின் வாழ்வில் ஆழமான அமைதி

0: செய்திகள்.
1: நகரங்களில் நற்செய்தி அறிவிப்பிற்காக உலகெங்கிலும் உள்ள நம்பிக்கையாளர்கள் அனைவரும் இறைவேண்டல் செய்யுமாறு திருத்தந்தை 14 லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். July 31 வெள்ளியன்று வெளியிட்டுள்ள ஆகஸ்ட் மாதத்திற்கான தனது இறைவேண்டல் கருத்தில் இவ்வாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை அவர்கள், எங்கள் தெருக்களிலும் சதுக்கங்களிலும் நடந்து செல்லும் நல்ல ஆயரே, உயரமான கட்டடங்களிலும் எளிய குடியிருப்பு பகுதிகளிலும் நுழைந்து சத்தமும் அவசரமும் நிறைந்த வாழ்க்கையின் நடுவே வாழ்வின் அர்த்தத்தை தேடும் கோடிக்கணக்கான மக்களுடன் அமைதியாக உடனிருந்து வழிநடத்தும் என்று இறைவேண்டல் செய்துள்ளார். நகரங்கள் மனிதர்களுக்கு சுதந்திரத்தையும் வாய்ப்புகளையும் வழங்கும் இடங்களாக இருக்க வேண்டியவை என்றாலும் அவை பல சமயங்களில் அடையாளமற்ற தனிமையும் உறவின்மையும் நிறைந்த இடங்களாக மாறிவிடுகின்றன என்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள், நகர வாழ்விலேயே நற்செய்தியை அறிவிப்பதற்கான வளமான நிலத்தை கண்டறியும் புதிய பார்வையை வளர்த்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்துள்ளார். வார்த்தைகளால் மட்டுமல்லாமல் எளிமையான மற்றும் அன்பான செயல்களின் வழியாக வெளிப்படும் விசுவாசத்தை இறை மக்கள் வாழ வேண்டும் என்று இறைவேண்டல் செய்த திருத்தந்தை அவர்கள், மேலும் அலட்சியமும் தனிமையும் நிலவும் இடங்களில் உடனிருப்பதன் மூலம் சகோதரத்துவத்தை வளர்த்து சமூகத்தின் எல்லைப்பகுதிகளில் வாழும் மக்களை தேடிச் சென்று நற்செய்தியை அறிவிக்கும் திரு அவையாக இறை மக்கள் திகழ வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். தற்போது உலக மக்கள் தொகையில் ஏறத்தாழ 45% மக்கள் நகர பகுதிகளில் வாழ்கின்றனர். வேகமாக நகரமயமாக்கல் காரணமாக மக்கள் அதிக அளவில் நகரங்களில் குவிந்து வாழ்வதால் பல சமூக மற்றும் மனித உறவு சவால்கள் உருவாகியுள்ளன. குறிப்பாக இளைஞர்கள் மத்தியில் அதிகரித்து வரும் தனிமை உணர்வு அவர்களின் மனநலனில் தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் இந்த இறைவேண்டல் கருத்து நினைவூட்டுகிறது.
2: வத்திக்கான் நகர அரசின் நிர்வாக தேவைகளையும் அண்மை ஆண்டுகளில் மேற்கொள்ளப்பட்ட முக்கிய சட்ட சீர்திருத்தங்களையும் கருத்தில் கொண்டு புதிய அடிப்படை சட்டத்தை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வெளியிட்டுள்ளார். புனித இஞ்ஞாசியார் லொயலாவின் திருவிழாவான July 31 வெள்ளியன்று கையொப்பமிடப்பட்ட இச்சட்டம் உடனடியாக நடைமுறைக்கு வந்ததுடன் 2023 முதல் அமலில் இருந்த அடிப்படை சட்டத்தை மாற்றியுள்ளது. இந்த புதிய சட்டத்தின் முக்கிய அம்சமாக 2025 நவம்பரில் வெளியிடப்பட்ட மோட்டு பிராப்பிரோ ஆவணத்தில் செய்யப்பட்ட திருத்தம் இணைக்கப்பட்டுள்ளது. அதன்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தின் தலைவர் கட்டாயம் கர்தினாலாக இருக்க வேண்டும் என்ற விதி நீக்கப்பட்டுள்ளது. புதிய அடிப்படை சட்டத்தின்படி வத்திக்கான் நகர அரசின் திருப்பீட ஆணையத்தில் கர்தினால்கள் மட்டுமல்லாது பிற உறுப்பினர்களும் தலைவராகவும் நியமிக்கப்படலாம். அவர்கள் அனைவரும் திருத்தந்தையால் 5 பதவி காலத்திற்கு நியமிக்கப்படுவர். இதன் மூலம் அருள் சகோதரி ரவெல்லா பெத்ரினி அவர்கள் திருப்பீட ஆணையத்தின் தலைவராகவும் வத்திக்கான் ஆளுநரகத்தின் தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருப்பது புதிய சட்டத்தில் அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
1: கிறிஸ்துவில் ஒரே இதயம் என்ற கருப்பொருளில் 2026 உலக அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் மாநாடு லெபனானின் அஞ்சோர் நகரில் தொடங்கியுள்ளது. அர்மேனிய கத்தோலிக்க இளையோர் ஒன்றியம் ஏற்பாடு செய்துள்ள இந்த மாநாடு July 29 முதல் August 3 வரை நடைபெறுகிறது. அர்மேனிய கத்தோலிக்க திரு அவையின் முதுபெரும் தந்தை ரஃபேல் பெத்ரோஸ் மினாசியன் அவர்கள் தலைமையில் தொடக்க திருப்பலி நிறைவேற்றப்பட்டது. இந்த தொடக்க விழாவில் சிரியா, ஈராக், பிரான்ஸ், கனடா உள்ளிட்ட பல நாடுகளைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள் மற்றும் 250 மேற்பட்ட அர்மேனிய கத்தோலிக்க இளைஞர்கள் பங்கேற்றனர். தனது மறையுரையில் முதுபெரும் தந்தை மினாசியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் துடிக்கும் இதயமும்

0: தன் புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையும் என்று குறிப்பிட்டு கிறிஸ்துவோடு ஒருவரோடு ஒருவர் கொண்டுள்ள உறவையும் ஆழப்படுத்திக் கொள்ளுமாறு அழைப்பு விடுத்தார். ஒரு வாரம் நடைபெறும் இம்மாநாட்டில் திருப்பலிகள், இறைவேண்டல் நிகழ்வுகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல் பயிலரங்குகள், தியானம், சமூக பணி மற்றும் அர்மேனிய கிறிஸ்தவ பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் கலாச்சார நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. மாநாட்டின் பொது ஒருங்கிணைப்பாளரான அருள்பணி அராம் ஆப்ரகாமியன் அவர்கள் இளைஞர்களை திரு அவையின் வாழ்விலும் நற்செய்தி அறிவிக்கும் பணியிலும் மையமாக கருதும் திரு அவையின் அர்ப்பணிப்பை இந்த மாநாடு வெளிப்படுத்துவதாக தெரிவித்தார்.
1: ஜூலை 31 வெள்ளியன்று அமெரிக்காவின் பிரபல பாடகி, பாடலாசிரியர், கவிஞர் மற்றும் கலைஞரான பட்டி ஸ்மித் அவர்களை திருப்பீடத்தில் தனிப்பட்ட முறையில் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் சந்தித்தார். திருத்தந்தை 14 லியோ அவர்கள் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு மே 8 அன்று இடம்பெற்ற வெனிஸ் பியன்னாலேவின் 61வது அனைத்துலக கலை கண்காட்சியில் திருப்பீடத்தின் அரங்கத்தை பட்டி ஸ்மித் அவர்கள் திறந்து வைத்தார். அந்நிகழ்வில் திருப்பீடத்தின் பண்பாடு மற்றும் கல்விக்கான திருப்பீடத்துறை முன்னெடுத்த கலை திட்டத்தின் ஒரு பகுதியாக சவுண்ட்வாக் கலெக்டிவ் அமைப்புடன் இணைந்து உருவாக்கப்பட்ட ஒளி வழி இறைவேண்டலை அவர் வழங்கினார். 2013 ஏப்ரல் 10 அன்று இடம்பெற்ற புதன் புதுமறை கல்வி உரையின் போது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களை முதன்முறையாக சந்தித்ததாகவும் அதனைத் தொடர்ந்து ஓராண்டுக்கு பிறகு அவருக்காக இசை நிகழ்ச்சி வழங்கியதாகவும் கூறினார்.
2: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.